இரண்டையும் ஒரு வரிக்குள் ஒழுங்கிருக்கும். அற்புதமான ஒரு வரி தொங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கும்போது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு அந்த வரி ஒழிக்கும் போதும் இந்த வரி கேட்டு பாருங்கள்.

காட்டிலையில் ஒளி தோகின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளி தோகின்றது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் விதம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் விதம் வானொலி என்ற ஐசிஆர் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கேன். நான் இந்த நிகழ்ச்சியில் விடுகிறேன், மீண்டும் இந்த நிகழ்ச்சியை உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையுடன் விடுகிறேன்.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் இதை இருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் இதையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

அர்த்தம் என்ன?

Got the kid.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலன் கண்மணி சிறையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

கொத்தான கொடுமையும் கூடி வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது. சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட, இந்த மாமனோட மனசு மல்லியப்பட்டோம்.

and very kind of important for the idea.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.

தொடர்கிட பாடல் இதோ இதோ என் நெஞ்சில் ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம்.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கல்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

வணக்கம் நிகழ்ச்சிக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

கேட்ட பாடம்

அடுத்த பாடல், யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேறோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசை கோலங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியை தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

குட்டாலம் அருவியிலே குளிக்கிறது போல் இருக்குதா?

கொட்டும்பளி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது. கொட்டும்பளி கடலுக்குள்ளே குடித்தது போல்.

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜ் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்தா.

உள்ளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிழலில் அவர் இருந்தார் என் அருகே.

வீரம் பாடும் வீரோடையின் தலத்திறப்பு.

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

தமிழ் அன்பானவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான்ஸ் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைநகரிலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் தலைநகரத்தில் நான் உங்கள் சார். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரியில் இருப்பார், ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டியை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான குழிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கும் பாடல்கள் காட்டிலையில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வாழ்க்கையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரியில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

கொண்டது ஒரு வருகிறது. பாடல்கள் ஐடி அறிஞர் லண்டன் கலை.

Thank you.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் வாழ்க்கை அம்சங்களாக கூட உணர்ந்து வந்து அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளுடன். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனியாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய உண்டு. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வயது போது நாம் முக்கியமாக அதை சேர்ந்தார்கள். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் வந்தால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கும் புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்கிடையே அந்நியமான வாழ்க்கையை முடித்து செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எனக்கு வந்து என்று சொல்ல வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிப்போம், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லலாம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து போன்ற ஒரு ஒப்பம், அதாவது சீரணம் அல்லது காசு பணம் கடனட்டு காரு பார்க்கலாம் என்றதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து போன்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்னன்றதை நாம் உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது, நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாது. உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். திருமணம் என்பது நாம் சுயாவசியங்களில் ஒதுக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ள தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவில் தோன்றிருந்தார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் தோல்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து என்பது எங்களுடைய கலைஞர்கள் என்பது முக்கியமாக நாங்கள் பல திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களையே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லிய ஒரு இதை நாம் சட்டத்தை கையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாம் நினைத்து விட்டால் நிச்சயமாக அது தோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நன்கையில் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது, சந்தோஷத்தை அமைத்து இருக்கும். இருந்தாலும்
இது நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வகையில் காட்டலையை முடித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள். நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டலையை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். இந்த வரியில் எங்கு அந்த பாடல்கள் ஒழிக்க வேண்டும் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டலில் வருகின்றது. கேட்கும்

உன்னால மட்டும்தான் முடியும். பார்க்க போறதுனால சந்தோஷம் தான். சில பேரு முக்கியமானவங்க

0: அடுத்த வாரம்
1: இன்னொரு தடவை ஆயிட்டீங்களா?
0: ஆசைப்படுறேன்.

0: நல்ல பெரியவங்க யாராச்சும் வர சொல்லி கேட்டா கிட்ட பேசுவோம்.
1: சொல்லிட்டு அதே மாதிரி வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லி

மக்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இருப்பான் அற்புதமான பாடலை புதிய இடைக்கால பாடல்கள் சொல்லுங்கள் அதனை கலைத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இருப்பார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிளான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைவர்களிலிருந்து நான் உங்கள் கலை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன். இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரு பாடல் என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தை என்று தண்ணி பார்ப்போம்.

0: இதயம் கொதிக்க
1: எல்லாரும் பார்க்க
0: சென்றல் என்னை முத்தமிட்டது.
2: காட்டளையில் அலங்கரித்து கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடல். ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால பிராணிய என்று சொல்லி பிரகாசமான பாட்டு பாடல்களுடன் காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐடிஆர் லண்டன் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுத்திருக்கும் அற்புதமான ஒரு வரி ஒழுங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு அந்த வரி ஒழுக்கின்றது என்று நாங்கள் இதையும் கேட்டு பாருங்கள். எங்கே ஒழுங்கிருப்பது என்பதை கண்டுபிடிக்க

0: சொத்து எண்ணி சொத்து அள்ளி கொண்ட மங்கை சேரும் என்று
1: காட்டிலையில் ஒளித்தோய்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளித்தோய்ந்தது. இதுவரை நேரமும் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐசிஆர் மற்றும் யுகம் வானொலியின் அன்பான உறவுகளுக்கு நீங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கண்ட ஐசிஆர் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடல்கள் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் வைக்கிறேன். மீண்டும் கூறிக்கொண்டு நானும் இந்த நிகழ்ச்சியில் விடுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் எங்கள் எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடுகிறேன். நன்றி.

0: இயற்கையாருக்குமே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டிலை ஊடாகும்.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலன் திருமணி, குரலில் பழனி பாரதி, வரையில் இருந்து முன்பணியார் ஆகும்.
0: புரியாத உறவில் இருந்து அறியாத சிறுகள் மாற்றம் தந்துகள் இதோ பாடல்.

ஜான் திருவி அன்னிகள் சேர்ந்து மற்றும் பிறகு ரோஷேஸ்வரியிலிருந்து ஜனாதிபதி அரங்கில் பாடல்

0: பதினெட்டு தேதியில் விவேகானந்தர் ஞானம்பாலா குரலில் நா. முத்துக்குமார் வழங்கியது தன்னை நம்பாது பாடல்.
1: தன்னை நம்பாது ஏமாற்றம் ஏமாற்றம்
0: தன்னிரும்பு பாடல் சொல்வார். இதோ பாடல்

0: இசைக்குழுங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணி சர்மா ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பஞ்சமுத்து வரியில் இருந்து சக்கரை இழவு பாடல்.
0: மனம் பச்சை தண்ணி தான் சொல்லும், அதை பற்றி வைப்பது உன் கண்கள். என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருக்கு துணி காவது குடும்பம் சொல்.
1: கவிதை பாடல் ஆதர் கைகள் கடைசி எல்லாம் கொள்கை
0: இதோ பாடல் மண் பருக்கிறேன்.

0: அலங்கரித்து தங்கள் கரையின்றி அர்ப்பிப்பார்கள்.
1: மிஸ்டர் லோக்கல் குறையும் சுப்பத்தல்லா குறையும் அன்னிரு குறையும் மேஷி விஜய் பதிலிருந்து தக்கினு தக்கினு பாடல். அதன் வேறா பார்க்கையில் சுக வேறா ஆகுது.
0: அவ வேறா திரைக்கு பல நூறான

0: வானலை வந்து கொண்டே இருக்கிறது. நிகழ்ச்சியை அலங்கரித்து அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறது. சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன பின்னர் போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் இல்லை என்ற சொல்லை தாங்க வந்திருக்கிறார்.
1: இன்னும் இன்னும் நினைப்போர் இன்னும் வேண்டும் என்ன பின்னர் போகிறார்கள். பாடல்

0: প্রদেশের সম্মেলন আইটিআর মাধ্যমে তারা যুগম করেন নিজের প্রতিবন্ধের হিসেবে அடுத்து
1: நான் ஹிப்ஹாப் தமிழா மற்றும் சங்கீத ஹிப்ஹாப் தமிழா மற்றும் வரியிலிருந்து டோம் டோம் பாடல்
0: உன் பார்வை இன்னும்
1: தூரம் வெகு தூரம் உன் பின்னால் நான் தரவா இது பாடல்

0: அடுத்தது இருக்கின்ற பாடல் ரிஜன் குரலில், ஏஆர் ரஹ்மான் இசையில், சங்கர் மகாதேவன் குரலில், ஹரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடல்.
1: தனியே தனித்தனியே நான் காட்டு காட்டு நின்று நிலைமை பொருள் நிலைமையோடு பொருள் என்று இதோ பாடல் கட்டளை.

0: அடுத்து வர பாடல்
1: மின்சாரத்தின் திரையில் ஏஆர் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மனுஷா வாசுதேவன் குரலில் வைரமுத்து வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும்
0: தங்கினம் சொல்லி தருவேன் தங்க பெண்ணு
1: இன்னும் பாரு காட்டு.

0: பேசிக் கொண்டிருப்பது இது சர்வதேச தினமானது ஐக்கியதார் தான் மற்றும் கனடா தினம் வானொலி அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை பிரிவு மிகவும் நினைத்து ஸ்ரீராம் பிரிவு அவர்களிடம் கதைப்போமா நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் இருக்கு
0: இதற்கெல்லாம் கேட்டிருந்தும் கதைக்குமா கதைக்குமா
1: இதோ பாரு

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் பிறந்திருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி திரையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

ಮೇಲೆ

0: அர்த்தம் என்னடா காதில்லாதவன் குடும்பத்திலே.
1: நேயர்கள் இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும்

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொன்ன சொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோலங்கள். இசைக்கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலன் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

சொல்லவா?

கூடி வருது சந்தோஷம் எனப்போது கூடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனுடன் இந்த மாமனோட மனசு வள்ளியக்கு போதே கொண்டது இந்த வண்ண மயில் அதனால் போதே சூடுது.

0: கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.
1: ஆடாத கால்களும்

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறு குறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவன் இதோ பாடல்.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

0: பாதி ஒன்று கழிக்கிறது உள்ளாட்ட கோட்டை கட்டி உச்சியில கொடியும் கட்டி பல்லாண்டு பாதி ஒன்று கழிக்கிறது பன்னீரை ஊற்றி ஊற்றி குளிக்குது குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்த

ஆகிய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

சங்கீதம் பாடும் நீரோடையின்

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உறவுகளே.

Vai tudo.

மாலை வணக்கம். மறுபடி அன்பானவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐடிஆரின் லண்டன் தலையகத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்க தலையகத்தில் நான் உங்கள் கவனம். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். காட்டிலையில் வருகின்றது ஒருவரையில் இருப்பார். ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒருவரையில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் வார்த்தையை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழிந்து வருகின்றது ஒருவரையில் இருப்பார். அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்கள் சொல்லி பாடல்கள் காட்டில் வர காத்திருக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிஞ்சிருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை உண்டிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டில் வர முதல் பாடலை கேட்டுப்பாங்க.

Sí.

Sí.

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வரியில் இரு பாடல்கள், நிஜமாக ஒரு வரியில் இரு பாடல்கள் வைஸ்ரோய் அம்சங்களாக கூட நம்ப வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகளிடம். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, தனிமையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது உங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது தரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொருத்தரும் கடந்து போகின்ற போது திருமணமும் எங்கள வாழ்க்கையில் எங்கள வயது வரும்போது நம்ம முக்கியமாக அதை சேர்ந்தடையும். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேச்சு வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேச்சு வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் இருப்பார்கள். எப்படி என்றால், காதல் திருமணம் வந்தால் சில வேலை பிரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேச்சு வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கை இந்த வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்திக் வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து எனக்கு சொல்ல வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இந்த தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இடையிலே நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அது சொல்ல நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து போன்ற ஒரு ஒப்பந்தம், அதாவது வீரனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகிற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுத்து போன்ற ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்கின்றதை நான் சொல்லுவேன். உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் விரும்பிய ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யலாம். உங்கள் தவறுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யலாம். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யலாம். திருமணம் என்பது நாம் குணாவசியங்களில் ஓதிக்கப்படும் ஒரு பாசறை. திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையை நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக் கொள்வதாகும். தன் சிவத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவே தோர்ந்தடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் அடிவிலே சோர்வு அடைந்து விடுகிறார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் இது லேசான பந்தம் யாரும் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் சோர்வடையும் போது பெரியோடியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து உற்சாகப்படுத்தும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிச்சயமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களே நாங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், நிச்சயமாக அந்த பிள்ளை மீண்டும் நிஜமாய் வாழ வேண்டும் என்று சொல்லுவது ஒரு ஒரு இதை நாங்கள் பத்திரத்தை நாங்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் நிச்சயமாக அதை தோர்வடைந்துதான் போகும். வாழ்க்கை நம்பி வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்போது சந்தோஷத்தை அனுப்பி இருந்தாலும்
இது நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வகையில் பாட்டலையை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை திருமண பாடலாக எடுத்து வர விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டிலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அது கடைசியாக ஒழித்த பாடலுடன் நான் கொண்டு வருகிறேன். இந்த வரியில் எங்கே அந்த பாடல் வரி ஒழித்தது என்பதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலின் அடுத்த வரியாக காட்டிலில் வருகின்றது.

போறதுனால கொஞ்சம் சொன்னாங்க.

0: சொல்லியிருக்காரு.
1: அடுத்த வாரம்

0: அப்படின்னா வீட்டுல இருந்து பெரியவங்க யாராச்சும் வந்து சொல்லி கிட்ட கிட்ட பேசுறது
1: அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லி வந்துருக்கேன்.

பாடலை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல்கள் அற்புதமான பாடலியக்கூடிய இடைக்கால பாடல்கள் பாடலை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைவத்திலிருந்து நான் உங்கள் கலப்பு கட்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக்கொண்டேன். இது சர்வதேச தமிழ் வானொலி நிகரையும் ஒன்று ஒரே பாடல் கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தையை கண்டு

0: இதயம் கொதிக்க சென்றல் என்னை சென்றல் என்னை முத்தமிட்டது.
1: காட்டளையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இடைப்பாடம் புதிய பழைய இடைக்கால பிராமணி என்று சொல்லி ரகமான பாட்டு பாடல்களுடன் காட்டளையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பாடல்கள் உங்களுக்காக தொகுப்பில் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்களுக்கான ஐசிஆர் எல்லாம் தெரிஞ்சேன். ஒரு வரியில் இரு பாடல்கள் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எங்கி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு அந்த வரி ஒழிக்கின்றது. இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழித்திருப்பது.

காட்டிலையில் ஒளி தோல்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள் அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டிலையில் ஒளி தோல்கிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐடிஆர் மற்றும் விதமான பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் தான் விதம் வானொலி கனடா ஐடிஆரும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் ரொம்ப மீண்டும் நன்றி வணக்கம்.

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுவல் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் திரையிலிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்.

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமீன்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

Tudo em tudo.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல், சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

வாக்கியம் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு மல்லிய பொண்ணானது, இந்த வண்ணமையில் அதனால் என்னது

但是那块的时候应该就是。

கேட்பது இசை கூடங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோறும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோடும் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் வளர்ந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுற கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பாட பாட தோணுதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேறோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் இதோ பாடல்.

Hi guys, today we are going to be talking about

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மழைக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது

0: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இத வந்து விட்டாரே நத்த

கோலங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என் அருகே.

பாடும் நீரோட

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு.

0: குட்டியாருக்குமே நமக்கு அறிவித்த முதல்பாடல் காட்டிலை உறவு.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா, இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம், குரலில் பழனி பாரதி. அதில் இருந்து முன்பதிவு பாடல் முன்
0: புரியாத உறவின் போது அறியாத சிறுவர்கள் மாற்றம் தந்துவோம்.

பிரான்சிவேசில் அந்நியர்கள் சிறந்து மதிக்கிறது ரோஸ் ஜனாதிபதி அரசு

Yüz yüze bakmaya başladım. Yani

0: குழந்தை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அடுத்த வாரம் பாடல்
1: யுத் திரையில் மனுஷமா அரிஷ் அகழ்வா குரலில் பல்லுக்கு வரையில் இருந்து சக்கர நிலையில்
0: மனம் பற்றி தன்னை பார்த்து அதை பற்றி வைப்பது உன் தன்மை என் வாழ்க்கை என்னும் பாட்டாய் எடுத்து குறிப்பானது புறவைத்து
1: கவிதை பாடல் காதல் கடைசி
0: இதோ பாடல் பார்ப்பது.

0: మిస్టర్ లోకల్ అవి కూడా ఆగుతుంది.
1: అవి ఏడాది మన ముందు

0: அனைத்தையும் அனுபவித்து அடுத்த வாரம் பாருங்கள்.
1: கண்டு கொண்டிருக்கிறார் சங்கர் மகாதேவன் குரலில் ஆயிரத்தி வரியிலிருந்து என்ன கொண்டு போகிறார் பாருங்கள்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கடன் போல் இல்லை என்ற சொல்லை சார்ந்த வகைத்தால்
1: இன்னும் இன்னும் எனக்கு

மிகவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தூரம் தூரம் பாடல்.

0: presumably their father, written to the king, Mayor Rahman Ali, Chanket Mahadevan Kurali, Ari Halvan Parivirambu, Taniye Anandani's father.
1: Taniye, father Taniye, நான் காட்டு காத்து தினமும் பொருள் நிலையிலும் பொருள் இதோ காதல் காத்தடைகிறேன்.

0: following the ICR formula for lambda newton model. What is in the problem? It is a series. அங்கீகம் கை தந்தது மற்றும் குழவி தனுஷ் மதியுடன் பூமி என்ற சிறு பாடம் ஆங்கே
1: ஜோடி

0: அந்தவரம் பாடல்
1: மின்சார கடத்தல் திரையில் எல் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் அனுஷா ஆசிரியரின் குரலில் வைரமுத்தி வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும்
0: பச்சைகளின் கூப்பிட்டு குத்துகளில் ரிங்கிங்கு தங்கினம் புதிதரவு தங்கப்பிடி
1: பூப்பாறை கட்டுகிறது.

0: சர்வதேச விமானங்களில் ஐக்கிய பிரதேசம் மற்றும் கனடா யூரோப் வானொலி அருகில் வருகின்ற பாறை
1: ஓமாய் கடவுளை திருப்பி மிகவும் மேம்படுத்தினும் தீர்ப்பெயரான பிறகு போகின்ற வரைவிற்கு கதை போகும். நேற்றே நான் உன்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாகம் என்று
0: இதற்கெல்லாம் அர்த்தங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று காரணம் கை கூவினான். கதை போமா கதை போமா
1: இதோ பாரு.

0: இது சர்வதேச ஐக்கிய அரசாங்கம் மற்றும் சென்னதால் மிகவும் வாழ்ந்தது நேர்கள் கூட்டோட நிகழ்வை நிகழ்த்திய மீண்டும் ஒரு இசை கோணத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூடி இதை பெறுவது உங்கள் அன்பின் ஜெல்லாமாவும்
1: மற்றும் விச்சு நாதன்.
0: நன்றி, வணக்கம்.
1: அன்பான நேர்களே.

ప్రాంతంలో ఇది సర్వదేశ తమిళ వానలి ఐటిఆర్ యుగం వానలి కనడా ஐடிஆர் லண்டன் தலைநகரத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிய தலைநகரத்தில் நான் உங்கள் சார் மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு வரியில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்டிலையில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடு அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடல்களுக்கும் பாடல்கள் காட்டிலில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இரு பாடல் முதலில் காட்டிலையில் ஒழிக்கப் போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதையும் இன்று பாடல் கவனித்துக் கொள்ளுங்கள்.

Bye.

கொண்டிருக்கின்றது, ஒரு வருகின்ற பாடல்கள் ஐடிஆரின் லண்டன் கலையரங்கம்.

கருத்து கொண்டிருக்கின்றது. வட்டக்காட்டுமான பாடல்களுடன் ஒரு வரியில் ஒரு பாடல்கள், முக்கியமாக ஒரு வரியில் ஒரு பாடல்கள் வைஸ்ரோய் அம்சங்களாக கூட வருவதற்கு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு சில வரிகள். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கை முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்களும் உண்டு, கம்மியாக வாழ்பவர்களும் உண்டு. இந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்களிப்பு பங்காற்றுகின்றது என்றால் அது என்றால் முக்கியமாக திருமணம் என்பது பெரும் செய்ய வேண்டிய ஒன்று. மனித வாழ்க்கையிலே எவருக்கும் கடந்து போகின்ற போது திருமணமும் மனித வாழ்க்கையில் வயதிடமாக அதை சேர்ப்பார்கள். இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், பேசி வைத்த திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில், காதல் திருமணமோ அல்லது பேசி வைத்த திருமணமோ ஒன்று நடக்கும்போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். பேசி வைத்த திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் இருக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விரும்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அன்புமான வாழ்க்கையை நிறுத்தி செல்லும் என்று நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் எடுத்து வந்து நினைத்துக் கொள்ள வேண்டும். தப்பிருந்தால் மன்னிக்கவும், இது தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாம் அதை செய்யக்கூடாது அப்படி என்பதை இன்றைக்கு அது சொல்லும் என்று நான் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் துணை கொடுக்கும் போது ஒரு ஒப்பந்தம், அதாவது வீடனம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்பதில்லை, மனதால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தம். திருமணம் என்பது நீங்கள் பெரும் துணை கொடுக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாம் உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாதீர்கள், நீங்கள் விரும்பி ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்ய, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யுங்கள். நீங்கள் யாரிடமும் கலந்தோர் ஆலோசிக்காமல் கண்டபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் தவறுகளை ஏற்றிக்கொள்ள மறுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்ய, உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். திருமணம் என்பது நாம் விமான விஷயங்களில் போதிக்கப்படுவது பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை கோதிக்கப்படும் ஒரு பாசறையாகும். திருமணம் என்பது நான் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும் தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவே போர்ந்துகொண்டிருக்கிறார். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன் சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்த்தவர்கள் பயணத்தின் நடுவிலே தோல்வடைகின்றார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான் சொல்ல முடியாது என்று அப்படி அவர்கள் தோல்வடையும் போது பெரியோரியர்கள் நாங்கள் தான் அதை கற்றுக் கொடுத்து இருப்பாங்க. எங்களுடைய கலைஞர்கள் என்பது முக்கியமாக நாங்கள் கட திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களே நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், முக்கியமாக அந்த பிள்ளை மீண்டும் மிக நாள் வாழ வேண்டும் என்று சொல்லிய ஒரு ஒரு இதை நாங்கள் சட்டத்தை நிலையில் எடுத்துவிட்டால் நிச்சயமாக வாழ்க்கை முடியும். ஏனோ தானோ என்று சொல்லி அப்படி பண்ணுகிறார்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் நினைத்துவிட்டால் முக்கியமாக அது தோல்வடைந்தால் தோன்றும். வாழ்க்கை மக்கள் வாழ பிறந்தவர்கள் ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை கொடுக்கின்றது. மற்ற சுற்றாமல் இருந்தாலும் இதை நிச்சயமாக
கொடுத்து கொண்டு பின்னர் ஒரு வரியில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இருபடி பாடலாக கொடுப்பதாக விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காட்டுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலோடு தான் நான் கொண்டு வருகிறேன். அந்த வரியில் எங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பதை நீங்களாக முடிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த ஒன்று ஒழித்த பாடலின்

ਤੋਂ ਬਾਅਦ

மக்களை கலக்கி கொண்டிருக்கின்றது ஒரு வரியும் இரு பாடல் அற்புதமான பாடலைய புதிய இடைக்கால பாடல் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் இருப்பார்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடிஆர் பிராண்ட் யுகம் வானொலி கனடா ஐடிஆர் லண்டன் தலைவரிலிருந்து எங்கள் கலை நிகழ்ச்சிகளை எங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றது. இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் இன்றைக்கும் ஒரு போய்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடல்கள் இந்த பாடல் எங்கு ஒளிந்திருந்த வார்த்தையின்

0: புதைச்சாரும் சென்றல் என்னை முத்தமிட்டது.
1: காட்டலையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது ஒருவரையும் இரு மாதம் ஒரு வரிக்குள் ஒழுங்கிருக்கும் அற்புதமான ஒரு வரி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிப்பாங்க. இப்போ கடைசியாக ஒழித்த பாடல் எங்கு ஒழிப்பு கேட்டு பாருங்கள்.

0: சொத்து என்ன சொத்து அள்ளி கொண்ட மங்கள் சேரும் என்ன
1: காட்டலையில் ஒளித்து வருகின்றது ஒரு வரையில் இறை பாடல்கள் அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால பிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒளித்து வருகின்றது. இதுவரை நேரமும் எங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலி ஐபிஆர் மற்றும் விதமானவான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த தூண்டப்பட்டு வழங்கிய இரு வானொலி அறிஞர்களுக்கு நன்றியை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் தான் விதம் வானொலி போன்ற ஐபிஆர் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பார்க்கும் நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்த

0: யாருக்கிட்டே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காற்றிலே ஊடாது.
1: நந்தா திரையில் யுவசங்கர் ராஜா இசையில் வெற்றிபால் சுப்பிரமணியம் குரலில் பழனி பாரதி வரையில் இருந்து முன்பன்ன பாடல்
0: புரியாத உறவை செய்து அறியாத சூழலை மாற்றம் கண்டுவை இதோ பாடல்.

ஜான்சி ரெட்டி அன்னையின் சிசு மற்றும் துறவி ரோஷன் சர்மா.

Yeah.

0: நிறுத்திக் கொள்ளுங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அடுத்த வரும் பாடல்
1: இடையில் மணிஷர்மா அரிஷ் ஆகின்ற பிறகு கல்விமுத்து அருகில் இருந்து சக்கரையிடையே
0: மனம் பற்றி தன்னை பறித்து அதை பற்றி வைத்தது உன் தந்தை என் வாழ்க்கை என்னும் காட்டாயிருந்து துணிசாக்கு குடும்பம்
1: கவிதை பாடல் அடுத்த
0: சக்கரையிலே பெண் நிலவு காணும்
1: போது
0: இதோ பாடல் பண்படுத்தது

பாடல்.

0: பாடல்
1: மின்சார பந்தல் திரையில் எல் ரஹ்மான் இசையில் சுஜாதா மற்றும் மலேசியா வாசுதேவன் நடித்த வைரம் பூ வரையில் இருந்து பூ பூக்கும் பாடல். பூ பூக்கும்
0: தங்கிதம் பிடித்தரவில் தங்க பேசும்.

0: சர்வதேச தினமானது ஐக்கிய பாகிஸ்தான் மற்றும் கனடா தினம் வாழ்வது அடுத்து வருகின்ற பாடல்
1: ஓ மை கடவுளை குறித்து மிகவும் ஸ்ரீராம் கோவில் ஓ பூஜாவது என்பது கவிபோமம். நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு, நீங்காத எண்ணமாக ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும் நின்று
0: இதற்கெல்லாம் நேற்றைய முன்பு காலம் கை கூடினான் அதே அம்மா.

நன்றி, வணக்கம்.

நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் ஜுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் பிறையிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கல் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

நான் தெரிய செய்து இருக்கும் பாடல் சொல்ல சொல்ல மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக்கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொண்ணானது. இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தமராஜா சிறையிலிருந்து வானிலை வருகிறது.

கூடி வருது சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட இந்த மாமனோட மனசு மல்லியது இந்த வண்ண வயல் அதனால் எடுக்கும்

Ben de ne yapıyorum? Ben de.

கொண்டிருப்பது இசை கோலங்கள். நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடுமையா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடுமையா, வங்காள கரையோரம் வாருமையா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாருமையா.

கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல். மறந்தேன் நான் மறந்தேன், நண்பர்கள் கண்வனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்தி குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

குரு கண்ணாய் காதலே சொன்னாய் சிசிறு சொன்னாய் கண்ணாய் சுற்று முற்று பார்த்து விட்டு சிரிக்க போனதே சத்தம் போட்டு பிடிக்க போனதே சத்து முன்பு கேட்ட பாட பாட போனதே வெட்டமின்றி ஆட போனதே.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன், யாரோ இவன், என் பூக்களின் வேரோ இவன், என் பெண்மையை வென்றான் இவன், அன்பானவை

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சி தொடரின் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடித்தது போல் இருக்குது. கொட்டும்பணி கடலுக்குள்ளே துடித்தது போல்.

Yeah.

0: சுத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது. சுத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
2: இத வந்து விட்டாரே நத்தா.

செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே.

சீரம் பாடும் நீரோட

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

அடிப்படை இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா பிரான்ஸ் மற்றும் யுகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல் நாடோடி மண்ணில் இதையிலிருந்து கண்ணில் வந்து நீங்கள் போன்

நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

அர்த்தம் என்னடா தாகில்லாதவன் குடும்பத்திலே, அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே,

இசை கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

Thank you.

கேட்டுக் கொண்டிருப்பது இசைக்கோளங்கள். இசைக்கோளங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காதல் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

நடிக்கும் அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது. உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

ধন্যবাদ।

சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை இல்லை மாமனோட. இந்த மாமனோட மனசு பள்ளிய போது, இந்த வண்ண வயல் அதனால் எண்ணி எடுப்போம்.

Hı, bence de.

கொண்டிருப்பது இசை கோலங்கள் நிகழ்ச்சிக்காக. அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரும் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடும் ஐயா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திக்குச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

பாடல் பாடு.

பாடல் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் இதோ பாடல்.

solga.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது. கொட்டும்பாளி கடலுக்குள்ளே குடிச்சது போல் இருக்குது.

Thank you.

0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போன்றிருக்குது. குத்தாலம் அருவியிலே குளித்தது போன்றிருக்குது.
1: நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதாள்.
2: இத வந்து விட்டாரே நத்த,

உள்ளங்களை நிறைவு செய்ய நான் தரும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகு.

పంపాడు మీరు

நேயர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம் அன்பு உறவு.

இது சர்வதேச தமிழ் வானொலி ஐடியா பிராங்க் யுகம் வானொலி கனடா ஐடியாரின் லண்டன் தலைவத்திலிருந்து நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கும் தலைவர்கள் நான் உங்கள் கலை. மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதை மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன். காட்டிலையில் வருகின்றது ஒரு கரையில் இருப்பார் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டு ஒரு வரியில் ஆரம்பித்து உள்ளே இருக்கும் பாட்டை கண்டுபிடித்து முதல் வரியாக காட்சியில் ஒழித்து வருகின்றது ஒரு வரியில் இருப்பாடு. அட்டகாசமான அற்புதமான புதிய பழைய இடைக்கால நாட்டுப்புற பாடலுக்கும் பாடல்கள் காட்சியில் வர காத்திருக்கின்றது ஒரு வரியில் இருப்பாடு. முதலில் காட்டிலையில் ஒழிக்க போகின்ற பாடலுடன் எங்கே ஒழிந்திருக்கின்ற வார்த்தையை கண்டுபிடித்து எப்படி அடுத்த வரையில் பாடல் ஒழிக்கப் போகின்றது என்பதை விசிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். காட்டிலே வர முதல் பாடலில்

அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது அட்டகாசமான பாடல்களுடன் ஒரு வருகிறது பாடல்கள் முக்கியமாக ஒரு வருகிறது பாடல்கள் கல்ச்சுரல் அம்சங்களாக கூட வருவது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் படுத்தி வருகிறோம். இன்றைக்கு திருமணம் என்பது நிச்சயமாக நடக்க வேண்டும். திருமணம் என்பது வாழ்க்கையில் முக்கியம் என்றால் முக்கியம் என்று சொல்பவர்களும் உண்டு, முக்கியம் இல்லை என்று சொல்பவர்கள் உண்டு, உண்மையாக வாழ்பவர்களும் உண்டு. அந்த வகையில் திருமணம் என்பது எங்களுடைய கலாச்சாரத்தில் முக்கிய முக்கியமான ஒரு பங்கு காட்டுகின்றது என்றால் அது உண்மைதான். முக்கியமாக திருமணம் என்பது தரம் செய்ய வேண்டிய உண்டு. மனித வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் கடந்து போகின்ற போது திருமணம் வாழ்க்கையில் இன்றைய திருமணங்களில் பார்த்தால் காதல் திருமணம், தேசிய இயக்க திருமணம் அப்படியாக இருக்கின்ற பட்சத்தில் காதல் திருமணமோ அல்லது தேசிய இயக்க திருமணமோ ஒன்று நடக்கும் போது அந்த வாழ்க்கையை வந்து அவர்கள் ஆரம்பிக்கும் போது சில தடுமாற்றங்கள் ஏற்படும். இப்படி என்றால் காதல் திருமணம் என்றால் சில வேலை புரிந்திருப்பார்கள், அதே திருமணத்திற்கு புரியாத மாதிரி நடப்பார்கள். தேசியத்தை திருமணம் என்றால் புரிவதற்கு சில காலம் எடுக்கும். இருந்தாலும் பெரியவர்களாகிய பெற்றோர்கள் உடன் விருப்பிகள் அவர்களுக்கு நல்லதை எடுத்துச் சொல்லி திருமண வாழ்க்கை என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், அல்லது நாமல் வாழ்ந்த வாழ்க்கையின் வரலாறு எடுத்து கூறி அவர்களை வழிநடத்துவதுதான் உண்மை. அதுதான் ஒரு கணவன் மனைவிக்குரிய அந்நியமான வாழ்க்கையை நிறுத்தி செல்ல வேண்டும் நான் நினைக்கின்றேன். உங்கள் கருத்துக்களை நீங்கள் தான் நடந்து கொள்ள வேண்டும். தப்பு இருந்தால் மன்னிக்கவும், உங்கள் தப்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எதை எதை நாமல் செய்யக்கூடாது அப்படி என்பது இன்றைக்கு அர்த்தம் நினைக்கிறேன். திருமணம் என்பது நீங்கள் பெரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தம், அதாவது வீரம் அல்லது காசு பணம் நகைநட்டு காடு பங்களா என்றதில்லை, மனதால் செய்யப்படும் ஒப்பந்தம் விலை கொடுத்து அந்த ஒப்பந்தங்கள் என்ன என்பதை நாம் உங்களால் விட்டுக் கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது, உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் திருமணம் செய்யாது, நீங்கள் விரும்பி ஒன்றை பிறருக்காக தியாகம் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் திருமணம் செய்யாது. உங்கள் சுகம் மட்டும்தான் முக்கியம் என்று நீங்கள் கருதினால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் உங்கள் இஷ்டப்படி மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் அந்தபடி செலவழிப்பதாக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். நீங்கள் நினைத்தது மாத்திரம்தான் நடக்க வேண்டும் என்ற கோட்பாட்டில் நீங்கள் இருந்தால் திருமணம் செய்யும். உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்போரமும் இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். உங்களுக்காக மாத்திரம் வாழ வேண்டும் என்ற சுயநலம் கொண்டவராக இருந்தால் நீங்கள் திருமணம் செய்யும். திருமணம் என்பது நாம் குணாதிசயங்களில் ஒதுக்கப்படும் ஒரு பாசம். திருமணம் என்பது நம் குண அதிசயங்களை போதிக்கப்படும் ஒரு பாசவையாகும். திருமணம் என்பது நாம் நமக்காக மட்டும் வாழும் வாழ்க்கையில் நம்மோடு கைகோர்த்து வருவோருக்காகவும் வாழ்வதாகும். திருமணம் என்பது பணிகளையும் படிப்புகளையும் மாற்றிக்கொள்ளும் தன் சுகத்தையும் தன் திருப்தியையும் மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் நடுவே சோர்ந்தடைந்து திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான், ஆனால் அது லேசான பந்தம் என்று யாரும் சொல்லவே இல்லை. தன்சுகத்தை தன் திருப்தியை மாத்திரம் பார்ப்பவர்கள் பயணத்தின் அடிவிலே தோல்வடைந்து போனார்கள். திருமணம் என்பது ஒரு அழகான பந்தம் தான் அப்படி அவர்கள் தோல்வடையும் போது பெரியோடையாக நாங்கள் தான் அதை சட்டைப்படுத்த எங்களுடைய முக்கியமாக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ யாராக இருந்தாலும் பெற்றோர்களை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் முக்கியமாக அந்த பிள்ளை மீண்டும் வாழ வேண்டும் என்று சொல்லுவது ஒரு
ஒரு குறுகிய காலத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சந்தோஷத்தை இருந்தாலும் இதை நிச்சயமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த வகையில் காற்றலையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றது ஒரு வகையில் இரு பாடல்கள் நிச்சயமாக அதுக்காக நான் இதை குடும்ப பாடலாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஒரு வரியில் இரு பாடல்கள் காற்றலையில் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒழித்த பாடலுடன் தான் நான் தோன்றுகிறேன். அந்த வகையில் எங்கு அந்த பாடல்கள் ஒழித்தது என்பது உங்களாக நினைவிக்க வேண்டும். இதோ பாடல் அந்த முன்பு ஒழித்த பாடலில் அடுத்த வரியாக காற்றலில் வருகின்றது. கேட்கிறேன்.

0: பார்க்க போறவங்க சந்தோஷம் தான்.
1: சில பேரு முக்கியமானவங்க.

0: அடுத்த வாரம் எங்களுக்காக தான் வெயிட்டிங்களா?
1: ஆசைப்படுறேன்.

0: வீட்டிலிருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பா கிட்ட
1: பேசிட்டு வரேன்.

மனங்களை கலக்கிக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில். இரு பாடல் அற்புதமான பாடலை ஏற்புடைய இடைக்கால பாடல்கள் பாடலை கலைக் கொண்டிருக்கின்றது ஒரு வரியில் ஒரு பாடல்கள். இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான் யுகம் வானொலி கனடா ஐபிஆர் லண்டன் தலைகத்திலிருந்து எங்கள் தொடக்க நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறது. இது சர்வதேச தமிழ் வானொலி அனைவரையும் ஒன்றிணைக்கும் ஒரே வானொலி என்று கூறிக்கொண்டு அடுத்து வருகின்ற பாடலை கேட்டு பார்ப்போம். கடைசியாக ஒழித்த பாடலில் இந்த பாடல் எங்கே ஒளிந்து என்ற வார்த்தை எனக்கு தமிழ்

மக்களையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு வரியில் இரு மாவட்டம் ஏற்ற இறக்கத்துடன் புதிய பழைய இடைக்கால கிராமம் என்று சொல்லி இந்த கட்டுமான பாட்டு பாடல்களுடன் தாங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பாடல்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் உங்கள் பேரன் ஐசிஆர் லண்டன் சொல்லி ஒரு வரியில் இரு பாடல்கள் நிகழ்ச்சியில் ஒரு வரிக்குள் ஒழுந்திருக்கும் அற்புதமான ஒரு வரி எழுதி எடுத்து அதில் முதல் வரியாக ஒழிக்கின்றது ஒரு பாடல். இப்போ கடைசியாக ஒழித்த பாடலை கொண்டு அந்த வரி ஒழித்திருக்கின்றது. இதையும் கேட்டு பாருங்கள் எங்கே ஒழித்திருப்பது.

0: நெக்ஸ்டு என் நெக்ஸ்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்ன.
1: காட்டலையில் ஒழித்து வைக்கின்றது ஒரு வரையில் இரு பாடல்கள். அட்டகாசமான புதிய பழைய இடைக்கால கிராமிய என்று சொல்லி அட்டகாசமான பாடல்கள் காட்டலையில் ஒழித்து வைத்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த இரு வானொலிய ஐசிஆர் மற்றும் புகமானொழியின் அன்பான உறவுகளுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிய இரு வானொலி அதிபர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டும் இது சர்வதேச தமிழ் வானொலி ஐசிஆர் தான் யுகம் வானொலி கனடா ஐசிஆர். அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஒருவரையும் இது பாடத்தின் முடிச்சு உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கும் நான் கூறிக்கொண்டு நானும் நிகழ்ச்சி என்று விடைபெறுகின்றேன். மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பேன் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம்.

நந்தாசிரியின் சங்கர் ராஜா இசையில் வெற்றி பாலசுப்ரமணியம் குரலில் பழனி பாரதி வரையில் இருந்து முன்பணியாற்றார். புரியாத உறவில் இருந்து அறியாத மாற்றம் தந்தவை இதோ பாதர்.

Okay. Wie sieht der nächste Mal aus? Ja,

0: இசைக்குழுங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் திரையில் மணிஷர்மா ஹரிஷ் ராகவேந்திரா குரலில் பாலியமுத்து வரியில் இருந்து சக்திரிலிடவே பாடல்.
0: மனம் பச்சை தண்ணித்தால் சொல்லி அதை பற்ற வைத்தது உன் தண்ணி என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு துணி காசு குடும்பம்.
1: கவிதை பாடல் ஆதர் கதகியெல்லாம்
0: சக்கரை விளைவு பெண் நிலவு
1: காணும்போது
0: இதோ பாடல் மண் பருத்தி

0: சொல்லி அலங்கரித்து நன்கு அறிகின்றோம். அடுத்து பாருங்கள்,
1: மிஸ்டர் லூத்தர் குறித்து சுபசந்தா இசையில் அன்பரும் குறித்து நிச்சய விஜய் வரிவிருந்து கற்றுமிகளும் பாடல். அவள் வேறா பார்க்கையில் கொஞ்சம் வேறா ஆகிறது.
0: அவள் வேறா பேசுகிறேன்
1: இதோ பாடல்.

0: வந்து கொண்டிருக்கிறது இயற்கை அலைஞர்கள். அடுத்த வரும் பாடல்
1: வந்து கொண்டிருக்கிறது சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்து வரியிலிருந்து என்ன சொல்ல போகிறார் பாடல்.
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போல், இல்லை என்று சொல்ல தாங்க வகைத்தால்
1: இன்னும் நிலை என்பவர் என்னும் என்று இது செய்ய போகிறார்கள்.

தூரம் தூரம் பாடல்.

0: கொண்டிருப்பது குட்டி போன்றது. அடுத்து வருகின்ற பாடல் ரிதன் ரிதி ஏ ரஹமான் சங்கர் மகாதேவன் குரலில் அரிஹரன் வரியிலிருந்து தனியே தன்னந்தனியே பாடினார்.
1: தனியே தொடர்தனி நான் பார்த்து பார்க்கிறேன் நிலவை பொருள் நிலவையில் பொருள் வென்று இதோ பாடல் பார்க்கவில்லை.

0: Bonnie. I see our small bottom. Nana, you don't bother me. Put it in the garden. It is a studio. அன்னிடம் கவி தமிழர் செய்தி மற்றும் குழுவில் தனுஷ் வரிவேகவும் பூமி என்ற புதிரை பார்க்கும்
1: வாழ்க்கை மேலும் ஜோடி

பாட்டு வரும் பாடல் சங்கீதம் பிடித்தருவி தங்க பேசுவேன்.

0: சர்வதேச விமானங்களில் ஐக்கியா மற்றும் கனடா மிகவும் வானொலி அடுத்து வருகின்ற பாடல்கள்
1: ஓமாய் தலைவரை குறித்து மிகவும் வருகிறது. சரி போமா, நேற்று நான் உன்னை பார்த்த பார்வை வேறு நீங்காத எண்ணமாக, ஆனால் உன்னோடு நானும் போனா தூரம் யாவும்
0: இதற்குள்ளான்
1: இதோ

வணக்கம் நேயர்களே, இது சர்வதேச தமிழ் வானொலி ஐக்கியா, பிரான்ஸ் மற்றும் ஜூகம் வானொலி கனடா. மீண்டும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியை ஆரம்பிக்க நான் தரும் முதல் பாடல், நாடோடி மண்ணில் திரையிருந்து கண்ணில் வந்து மின்னல் போல்

நிகழ்ச்சியை தொடரும் அடுத்த பாடல் பழனி சிறையிலிருந்து அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே.

नाथ कुल बदी।

கோலங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து நான் தரும் பாடல் தங்கமிங்கள் திரையிலிருந்து ஆனந்தயாலை நீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய்.

Thank you.

Underneath.

நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் சொன்ன தொல்லை மறந்துடலாமோ வா வா வா, உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா வா.

கேட்டுக் கொண்டிருப்பது இசை கோலங்கள். இசை கோலங்களில் அடுத்து ஒலிக்கும் பாடல், மலர்கள் கேட்டேன் வனமே தந்தன, தண்ணீர் கேட்டேன் அமிர்தம் தந்தன, இதை நான் கேட்டபின் என்று ஆரம்பிக்கும் பாடல், காலன் கண்மணி திரையிலிருந்து ஒலிக்கிறது.

அடுத்த பாடல் இந்த மாமனோட மனசு மல்லியப்பூ போலே பொன்னானது, இந்த வண்ணமயில் அதனால் எண்ணியது போலே பூ சூடுது, உத்தம ராஜா திரையிலிருந்து வானிலை வருகிறது.

வருது, சந்தோஷம் எனக்கு ஒரு கோடி வருது, சொல்ல வார்த்தை மாமா.

கொண்டிருப்பது இசை கோலங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்து நான் தெரிவு செய்து இருக்கும் பாடல் ஆடாத கால்களும் ஆடும் ஐயா, எங்கள் காதோரம் கடல் புறா பாடும் ஐயா, வங்காள கரையோரம் வாரும் ஐயா, எங்கள் பாய்மர விளையாட்டை பாடும் ஐயா.

இசை கோலங்களுக்காக நான் தெரிவு செய்திருக்கும் பாடல் மறந்தேன் நான் மறந்தேன் நண்பர்கள் கழுவனத்திற்கு திரையிலிருந்து வருகிறது பாடல்.

நிகழ்ச்சிக்காக நாம் தெரிவு செய்திருக்கும் பாடல் வத்திப்பூச்சி திரையிலிருந்து குறுகுறு கண்ணாலே காதலை சொன்னாலே சிறு சிறு சொல்லாலே சிறகுகள் தந்தாலே.

Thank you.

தொடரும் அடுத்த பாடல் யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேறோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவை.

இணைந்திருப்பது இசைக்கோளங்களோடு. இது சர்வதேச தமிழ் வானொலி ஐபிஆர் பிரான்ஸ், ஜுகம் வானொலி கனடா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நல்லவன் வாழ்வான் திரையிலிருந்து குத்தாலம் அருவியிலே குளித்தது போல் இருக்குதா, மனசை மயக்குதா, சுகமும் கிடைக்குதா.

கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடித்தது போல் இருக்குது. கொட்டும்பனி கடலுக்குள்ளே குடித்தது போல்.

0: நல்லவன் வாழ்வான் திரையில் இருந்து சீர்காழி கோவிந்தராஜன் சுசிலாவின் குரலில் சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள். சிந்திய கண்ணீர் மாறியதால்
1: இதை வந்து விட்டாரே நத்த

நிறைவு செய்ய நான் பெறும் பாடல். நாடோடி சிறையிலிருந்து அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்ன

వారు మీరు

நண்பர்களே, இத்தோடு இன்றைய இசை கோலங்களை நிறைவு செய்து மீண்டும் இன்னும் ஒரு இசை கோலங்களில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய பானு. நன்றி, வணக்கம், அன்பு உற

0: அரசுக்கே நாங்கள் தருகின்ற முதல் பாடல் காட்டினை ஊடாது.
1: நந்தா பிரியில் யுவசங்கர் ராஜா இசையில் விஷ்ணு பால சுப்பிரமணியம் குரலில் பழனி பாதகி வரியில் இருந்து
0: புரியாத உறவு அறியாத சிலைகள் மாற்றம் தந்துடன் இது பாடல்.

ஜான் ஹிவேஜி அன்னிரத்தில் இருந்து மற்றும் பிறகு ரோஸ்டேஷ் கண்டியில் இருந்து ஜலா ஹிங்காஜி அவர்களின் பாடல் யூ கேன் டூ இட்.

0: இசை குழந்தைகள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல்
1: யூத் சேவையில் மணிஷாமா ஹரிஷ் அகர்வந்தா குரலில் பல்லமுத்து வரையில் இருந்து சக்கரையுடைய
0: மனம் பச்சை தண்ணிதான் சென்று அதை பற்ற வைப்பது உன் தன் என் வாழ்க்கை என்னும் பாட்டாயிருக்கு குடி பார்த்து குடும்பம்
1: கவிதை பாடல்
0: இதோ பாடல் மான் பரப்பு.

0: தருகின்ற அடுத்து பாருங்கள்.
1: மிஸ்டர் லூகோ சூப்பர் சங்கர் அனைவரும் பிறகு மிஸ்டர் விஜய் வரியிலிருந்து டக்குனு பற்றி பாருங்கள். அவர் வேறா பார்க்கணும், இது வேறா ஆகும்,
0: அவர் வேறா கிடைக்கணும், அது மூன்றாம்
1: இதோ பாரு

0: மாதங்களில் வந்து கொண்டு இருக்கிறது. இயற்கை அலங்கரிப்பு அடுத்து வரும் பாடல்
1: கண்டு கொண்டிருக்கிறது. சங்கர் மகாதேவன் உடலில் ஆயிரம்பூர்த்தி வரியிலிருந்து என்ன சொல்கிறார்?
0: இல்லை இல்லை சொல்ல ஒரு கடவுள் இல்லை என்று சொல்ல தாங்க வந்திருக்கிறார்.
1: இன்னும் இல்லை

தூரம் இவ்வளவு தூரம்

இதோ அதை போக்கிவிடும்.